0: at the moment. Deepak, what do we know about this meeting today between DK Shivkumar and KC Venugopal? Was there a breakthrough on the portfolio allocation?
1: For the sake of the Congress party, they should be hoping that they will be able to sort this out as soon as possible, because in about 3 days from now, you have the assembly session, the monsoon session that begins here in Karnataka, and you have 19 people who've taken oath, and nobody knows what their portfolio is. And these are ministers who will be defending the government against the opposition charge, against the questions that are raised by the MLAs in the House. And how would you expect them to prepare in the 3 days? So this is something that needs to be understood. More importantly, they took oath last week. Many said it was already very late, 2 months after DK Shivkumar took oath, that they got an opportunity. Even on the day that the list was released, there was confusion about who is going to take oath. One of them didn't land up coming to the Raj Bhavan. Even till now, there's no woman in the cabinet. And, all of these, confusions has led to the opposition, of course, mounting the charge against the Congress party. And today, the Chief Minister flies back to Bengaluru. Yesterday, a round of negotiation with Mr. Kharge. Today, Mr. Venugopal as well has had a conversation earlier today, like you mentioned. Let's hope that the portfolio allocations is finally done with, and the dissidents, of course, can be quelled with it.
0: Indeed. We'll, of course, keep tracking all that's unfolding behind the scenes with you, Deepak. Thanks so much. Well, Karnataka Chief Minister DK Shivkumar is back in Delhi, and the Congress's internal power equations in the state are back in the spotlight. DK Shivkumar held a meeting that lasted around an hour and a half with Congress President Mallikarjun Kharge, with portfolio allocation after cabinet expansion being high on the agenda. This morning, he's met KC Venugopal and left his residence after lengthy talks were given to understand. But as we speak, 19 ministers are yet to be allocated a berth in DKS 2.0, his team, basically. This amid dissent in the Congress over senior ministers not being included in the cabinet, senior leaders basically hitting out at DK Shivkumar's visit to Delhi. Meanwhile, the BJP, B.Y. Vijayendra in specific, has said that the Congress government in Karnataka is always in crisis mode. And the BJP further adding that the party's high command from Delhi is running the government in Karnataka. Here are the reactions you need to listen to.
2: Senior MLAs are unhappy with the cabinet expansion. They have not been given cabinet berths. The fighting is out and open. Every day there is a crisis in this Congress government. Now, even after the cabinet expansion, DK Shivkumar is again camping in Delhi. Why? He is waiting at Rahul Gandhi's house to get portfolio's allotment. So that means people sitting in Delhi, including Rahul Gandhi and KC Venugopal, they are dictating terms for Karnataka government. It's an insult to the democracy.
3: ಸಮಾಧಾನ ಗೊಳಿಸ್ತಾರೆ, ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಘಟನೆಗಳ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ತೀರ್ಮಾನಗಳು ಮಾಡ್ತಾರೆ, ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಅದರಲ್ಲೇನು ಅಸಮಾಧಾನಗಳಿಂದ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಪಕ್ಷಕ್ಕಾಗಲಿ ಇನ್ನೊಂದಕ್ಕಾಗಲಿ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ.
0: All right, on that note, let's turn our attention to further breaking news updates we're tracking at the moment. We now have a response from Ramesh Chennithala, the Keralam Home Minister, on the right-wing activist Mohan Das being held in Kerala. In fact, Mr. Chennithala has said that when he received the complaint, he immediately forwarded it to the IG and cyber cell. Kerala's Home Minister has defended the police action in the case involving this right-wing activist who is now in custody. Mr. Chennithala says a complaint was immediately forwarded to the IG, the cyber cell, and an FIR was subsequently registered as well. But he says the police cannot simply arrest someone because a complaint has been received. The legal requirements have to be examined first, particularly because any police action will ultimately face judicial scrutiny as well. Mr. Mohan Das has been taken into custody now, and currently his comments that he posted on his YouTube video are under the scanner. We now have a response that's come in from Ramesh Chennithala, the Home Minister of Kerala. This as a Kerala cyber police had arrested TG Mohan Das on the 9th of August, as in Sunday, over his derogatory and violent comments about student protesters at the Kokro Janta Party-led protest at Jantar Mantar over the NEET paper leak. Mohan Das, who's actually a former head of the BJP intellectual cell in Keralam and also a political commentator, was arrested at his residence on Sunday evening in Ernakulam. The investigation team has detained him to examine his digital equipment and also to question him about the videos that he uploads to his YouTube channel, Patrika. He will be presented before a magistrate today, we're told, and this arrest comes a whole week after he was booked for his comments. He uploaded multiple videos to his YouTube channel, Patrika, about the students' protest. And in two of the videos, Mohandas said the protesters at Jantar Mantar would have been shot and killed if he were in control. He made those claims. He also said that women who were part of the protest, and I'm quoting him here, Mohandas said women who were part of the protest liked to be raped and would not even complain if it happened. Ashwin Nandakumar joins us with further clarity at this point. Ashwin, take us through what the Kerala Home Minister has said in his latest remarks.
4: Well, the right-wing activist T.G. Mohandas has been taken into custody, and Home Minister Ramesh Chennathil has given a stern warning and action and promised action against such kind of elements who bring in disrepute. And in fact, T.G. Mohandas' comment has definitely not gone well. In fact, the comment that was made was immediately within 24 hours. The RSS functionaries, in fact, who generally do not give reactions, was forced to come out and say that he's not at all associated with the organization itself. In fact, T.B. Srikumar, who is one of the key RSS functionary, had issued a press statement immediately after it. But interestingly, this arrest comes almost 11 days after he has made this comment. There was a huge public uproar and social media uprising over it, that why action has not been taken by the Congress-led government against this man who had made this kind of a derogatory comment. In fact, T.G. Mohandas says he tried to defend himself also when NDTV, we had tried to ask him what's the reason behind it. He stood by it. In fact, he was not at all apologetic about what his comment. He said he had made a troll kind of comment. He had not, it has been taken out of context is what it was stated. But certainly, action has finally come. He has been taken into custody. It needs to be seen whether he will be remanded for 14 days or less in the coming hours.
0: All right. As always, Ashwin, thanks so much for joining us with the latest details. You must note that the BJP has termed the action discriminatory. The fact that Mohandas is being held even after he uploaded multiple videos to his YouTube channel, saying that women who were part of the protest liked to be raped and would not even complain if it happened. Those are his words. And following widespread outrage over his remarks, the RSS has distanced itself from his statements. Meanwhile, let's turn our attention now to Tamil Nadu, where the Chief Minister is expected to address the Assembly at the moment. He's expected to move a resolution in the Assembly, yeah, emphasizing...
5: திரும்பவும் சொல்றேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் அசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல, அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாய் நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும், விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தாய்ன்னு சொல்லி அப்படின்னாரு. இந்திய துணைக்கண்டத்தை இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார், அந்த முகத்தோட
6: மனோன்மணியம் சுந்தரனார் தான் தமிழ் தாய்
5: நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட வெற்றியில
6: இருக்கிற
5: பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார்.
6: உண்மையான
5: அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா
6: தமிழ் இஸ் நாட் ஒன்லி எ லாங்குவேஜ்
5: தமிழ்னா
6: தமிழ்னா கல்ச்சர் அண்ட் எ சிம்பல்
5: அந்த தமிழோட புகழ சொல்ற தமிழ் தாய் வாழ்த்துல அனைத்து உலகமும் இன்பம் இன்பமுறைன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்கதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல யாரையும் கொஞ்சம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு கூட்டத்துல நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி பார்ப்போம் ஆனா தமிழ் தமிழ்னு சொன்னா ஒட்டு மொத்தமா நாம எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது நமக்கு தமிழ்
6: அடையாளம்
5: ஒரு சொல்லே ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான் அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழ பின்னாடி தள்ளுனா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும் ஒரு கட்சி
6: நாடும்
5: ஒன்னா வந்து நிற்கும் உணர்வு உலகத்துல தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தமிழ் காலகாலமா நிலைச்சு
6: நிற்கிற ஒன்று
5: என்ன
6: இலக்கணம்
5: பல்லாயிரம் வருஷம்
6: தமிழ் லாங்குவேஜ்
5: தாய்மொழிக்கு தானே தொல்காப்பியம் சங்க இலக்கியம் ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒண்ணு போதாதா தமிழோட பெருமையை சொல்றதுக்கு இருக்கணும் நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பாரம்பரிய உரிமையை கொடுத்திருக்கு தானே அந்த உரிமையின்
6: அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்
5: ஆகணும்
6: பவர் டு ப்ரொடெக்ட் ஈச்
5: அதானே மாநில உரிமை
6: அப்படிப்பட்ட
5: வாழ்த்து தான்
6: தட் இஸ் ஒன்லி ஸ்டேட் ரைட்ஸ் இன் ஃபெடரலிசம்
5: மூணு முதல் அரசு விழாக்கள்ல முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணியை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு அதை செயல்பாட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம்
6: 2017 There is a government order where Tamil Thai wealth to be sung first at government function. Subsequently, on 12 December 2021,
5: Tamil Thai wealth to கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி
6: programs held by all education institutions,
5: நடைமுறைகள்
6: government offices
5: அந்த ஆணையில மாநில பாடல் பத்தி எந்த வழிமுறையும் இல்லாம இருந்துச்சு நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் ஒன்றிய அரசு திருத்தம் வெளியிடணும் மாநில விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல
6: பாடுறதுக்கான
5: சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம் அதை தொடர்ந்து 9ஆம் தேதி கடிதத்துல மாநில பாடல் பாடப்படுவது பத்தி இருந்துச்சு ஆனா 1970களில் இருந்து தமிழ் தாய்
6: on 9th July Union Ministry of Home Affairs had made certain observation regarding the singing of state songs but in Tamil Nadu the practice of singing Tamil Thai valses first at all government function and in educational institution has been followed since 1970
5: that
6: is long standing tradition and in accordance with the government orders
5: தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை மாறா வேற்றுமையில் ஒற்றுமை
6: என்ற
5: அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை இது தமிழர்களின் பொது அடையாளம் நம்மை வேறுபடுத்துவதல்ல ஒன்றிணைப்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்
6: உள்ளிட்ட
5: நிகழ்ச்சிகளில்
6: தமிழ்தாய்
5: வாழ்த்து பாடப்பட வேண்டும்

0: Welcome back. News now from Tamil Nadu, and Chief Minister Vijay has moved a resolution in the assembly over the Tamil anthem. This resolution, in fact, was passed and got support from the DMK as well. Vijay said the state anthem is a symbol of Tamil identity, asserting that the sanctity of the mother tongue must be protected. He stressed that Tamil Nadu cannot compromise on its pride and language identity. The Chief Minister also said that the state and its people will stand united in protecting Tamil pride. The DMK supported the resolution and also suggested that it should be drafted as a law to avoid unnecessary repetition whenever there is a change in the order of arrangement.
1: பேசினா வர்ற ஓசை மட்டுமில்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானாக உள்ளுக்குள்ளே தோணும்ல, அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ

0: அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். இது பற்றி இருந்துச்சு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லேயும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாகவே இருக்குது, அதுக்கான அரசாணையும் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால் தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது.
1: Already when we were in power, when DMK was in power in 2021, we passed a government order mandating that in all the functions within the state of Tamil Nadu, whatever be that function, Tamil Thai Vaazhthu should be sung compulsorily. This is what we did in 2021. Now the union government has come and meddled and said no, Vande Mataram should be sung, and all that is happening. The question is, the resolution, yes, of course, this resolution will be supported by everybody because we want the Tamil Thai Vaazhthu to be sung first. That is not a problem. The question is, what effect will this resolution have? Will Mr. Vijay pressurize the union government to ensure that in the state of Tamil Nadu, Tamil Thai Vaazhthu will be sung first? That is the million-dollar question. What effect will this resolution have?
2: All right, with that, we'll slip into a short break. Coming up on the other side, the Air India turbulent story, and was the pilot under the influence of drugs? More on that.

0: the stand of our leader and DMK party is synchronizing with the demands of a joint action forum on minorities, and whatever the leader said in the beginning still continues.
1: FCRA केवल minorities को परेशान करने के लिए, केवल संदेश देने के लिए कि हम ये कठोर कार्रवाई कर रहे हैं आतंकवाद और इस तरह उधर जो फाइनेंस होता है पैसा. लेकिन सच्चाई ये है कि भारत का पैसा कितना बाहर चला गया. अगर 10 साल में 1 लाख करोड़ आया होगा FCRA में, वो तो कानून है, बैंक से आता है, नियम है उसके, नियम फॉलो करते हैं. तो ये सरकार के पास जब कुछ नहीं बचता है.
2: And now let's get to an important story that's making headlines down south. Tamil Nadu Chief Minister Vijay has moved a resolution in the state assembly over the Tamil state anthem. Vijay has said that the state anthem is a symbol of Tamil identity and asserted that the sanctity of the mother tongue must be protected. He has stressed that Tamil Nadu cannot compromise on its pride and language identity. The Chief Minister also said that the state and its people will stand united in protecting Tamil pride. The DMK has supported the resolution and also suggested that it should be drafted as a law to avoid unnecessary repetition whenever there is a change in the order or arrangement. Here's what the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay said in the assembly today.
3: பேசன வர ஓசை மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்றேன், தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மள பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படி தாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். 70 பற்றி இருந்துச்சு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லேயும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாகவே இருக்குது, அதுக்கான அரசாணையும் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால் தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது.
2: Alright, from Tamil Nadu, let's now grow across to Bengal, where the BJP versus TMC face-off has intensified in West Bengal after an attack on Mamata's convoy during the North 24 Parganas visit. She was visiting the family of a victim who TMC claims died in police custody. Mamata Banerjee's convoy was allegedly attacked with shoes, bottles and stones. The former chief minister and TMC supremo claimed that she could have died in the attack if not for the windshield. But West Bengal Chief Minister Suvendu Adhikari has blamed Mamata, accusing her of not informing the police about her visit. But he added that the adequate security was provided to her.
4: We are currently at the location where Mamata Banerjee's vehicles were attacked en route to a family member of Trinamool Congress Party who was allegedly killed in police custody. And what we know, that this particular juncture was the location while Mamata Banerjee's vehicle was stopped by a group of unruly mob. They pelted mud and sleepers. Following that, a lot of politics is unfolding in Bengal. Trinamool Congress, including Trinamool Chief and the former Chief Minister of West Bengal, Mamata Banerjee, has alleged it was an plan assassination attempt on her. However, Chief Minister of West Bengal, day after this this very shocking incident unfolded in North Chobbish Parana, himself visited the same place and also met the family, reassured all kind of stalked action against the perpetrators with regard to the alleged custodial death of a TMC worker, and said that there was no involvement of Bharatiya Janata Party worker as per the attack on Mamata Banerjee's vehicle is concerned. What we know, an elaborate security arrangement has been done over here following this incident, but it is simmering the politics in Bengal as very shockingly Mamata Banerjee, for the first time while she stepped out of

0: of these funds, some political reactions coming in on that story as well.
1: यहाँ पे हाउस नहीं चलने दे रहे, आज चार बिल इंट्रोड्यूस हो रहा है, एफ सी आर ए हो, डिलिमिटेशन हो, महिला आरक्षण के लिए सरकार कटिबद्ध है, तो ये तो पूरा मानसून सत्र अगर वॉश आउट हुआ है तो इसके लिए केवल राहुल गांधी जिम्मेदार है, केवल अखिलेश है, विपक्ष जिम्मेदार है.
2: Main thing is to look at the text, see how they modified it, and then we'll decide what needs to be done. I think our principle at the moment is very clear. What we know about the bills, what we've seen of the bills, we are not going to agree to either of them. So we are committed to opposing very strongly.
3: For this FCRA issues, with one voice, I've asked for either withdrawal of FCRA bill and repeal of Section 15 of 2010 Act. If not, then refer it to the Joint Parliamentary Committee. So therefore, the stand of our leader and DMK party is synchronizing with the demands of a Joint Action Forum on minorities, and whatever the leader said in the beginning still continues.
4: FCRA केवल minorities को परेशान करने के लिए, केवल संदेश देने के लिए कि हम ये कठोर कार्रवाई कर रहे हैं आतंकवाद और इस तरह उधर जो फाइनेंस होता है पैसा. लेकिन सच्चाई ये है कि भारत का पैसा कितना बाहर चला गया. अगर 10 साल में 1 लाख करोड़ आया होगा एफसीआरए में, वो तो कानून है, बैंक से आता है, नियम है उसके, नियम फॉलो करते हैं. तो ये सरकार के पास जब कुछ नहीं बचता है.
0: And now let's get to an important story that's making headlines down south. Tamil Nadu Chief Minister Vijay has moved a resolution in the state assembly over the Tamil state anthem. Vijay has said that the state anthem is a symbol of Tamil identity and asserted that the sanctity of the mother tongue must be protected. He has stressed that Tamil Nadu cannot compromise on its pride and language identity. The Chief Minister also said that the state and its people will stand united in protecting Tamil pride. The DMK has supported the resolution and also suggested that it should be drafted as a law to avoid unnecessary repetition whenever there is a change in the order or arrangement. Here's what the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay said in the assembly today.
5: பேசنا வர்ற ஓசை மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்றேன், தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மள பெத்த தாய அம்மானு சொல்றப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல, அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். 70 பற்றி இருந்துச்சு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லேயும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாகவே இருக்குது, அதுக்கான அரசாணையும் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை, அதனால் தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது.
0: Alright, from Tamil Nadu, let's now go across to Bengal, where the BJP versus TMC face-off has intensified in West Bengal after an attack on Mamata's convoy during the North 24 Parganas visit. She was visiting the family of a victim who TMC claims died in police custody. Mamata Banerjee's convoy was allegedly attacked with shoes, bottles and stones. The former chief minister and TMC supremo claimed that she could have died in the attack if not for the windshield. But West Bengal Chief Minister Subhendu Adhikari has blamed Mamata, accusing her of not informing the police about her visit. But he added that the adequate security was provided to her.
6: We are currently at the location where Mamata Banerjee's vehicles were attacked en route to a family member of Trinamool Congress Party who was allegedly killed in police custody. And what we know, that this particular juncture was the location while Mamata Banerjee's vehicle was stopped by a group of unruly mob. They pelted mud and sleepers. Following that, a lot of politics is unfolding in Bengal. Trinamool Congress, including Trinamool Chief and the former Chief Minister of West Bengal, Mamata Banerjee, has alleged it was and plan assassination attempt.